0: பாப்பா, இன்னும் எத்தனை காரியம் நடக்கணும்? முடி ஷட்டாகு வீடோ நெஷ்டோடிக்கோ.
1: Does Rama Malini get midnight calls? Who was she calling around her?
0: Chandu! Chandu ka to hela. Family ka to bhi nora unta. Thadi bas ka go bhi bhai kaba.
1: Ki katta gil nerdi bata.
0: Agla inti ka bhi ho. Aange kandit pandi.
1: Aapko thadi. Namaste. Thank you.